நிர்மான் சகாய், கோபால் முதலியார். ரஜுவாத் டாக்டர் சந்திரசேன் நவானி.